0: அடிச்சு போற பின்னு போடு.
1: Don't die, get it, repeat that, that's true, so like a hero, highly inflammable, everybody make